0: 下当初是地方会，
1: 我的你敢自言吗？
0: 啊，我主公，我对我不，
1: 哎，
0: 我对我不，我你我会背，啊，我不用接，
1: 背呀，我不用，
0: 进去下完又行的哟，不要废话，
1: 怎么知道我在发牛？
0: 我你好吗？我今天在这里，我没看到你，妈妈，你有没有收留我？
1: 哎，对的，我为了去处理你干我，你要出来又有明天，
0: 像我们都去干我，我们得干我，俺们帮我们得干我，怎么办我？
1: 就我在这发钱去，
0: 俺们都干我，对吧？说发钱天天过着啊，你笑嘛？我这里做些地方出来有收的。我住我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我
1: 对我的我对我的我对我的
0: 我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的我对我的
2: olufẹ loruko jesu iwo na wa ni eri e ma gbagbe e gbo ikede yi gbogbo eyin eniyan ni friday ose yi ni ipade mushin ekan losu de ni so ororo a mo so fun yin ororo e te ba ti gba e fun won ni 13 e fi so si ororo a e fun won 1000 iyo agba e fun won ni 1000 pe mo fi so si loruko jesu yo dara fun yin mo gbadua loruko jesu e ra nu gba ni boni eyin ara abulegba aboru agege odi olowo PWD oshodi eje apade ni mo se ni friday ose yi te ba de mo se ele lo si onile gogoro bus stop te ba wa de onile gogoro bus stop yen e so pe e lo si idera cinema hall ko ju bi le karun si onile gogoro bus stop yen ago meje aro ni o a se pari ni ago mewa laaro so o mi tiyin na e ma gba ofe niyan ni ti e ja pade nbe inu re yo se dun jesu oluwa amen iyan ni koko o se ri gbogbo eda laye te lori ofe lati ma gbo mi tori insecurity ati bi ilu se ri ni o je ka le wa si ekiti bayi fun isoji ati so eyin ara ikire to ba de odi 20 osu yi paanu yen e mu re egberu mejo yin sile lori e lati so si so ati ororo nkan kan gbogbo eyen mo ti salaye bo se ma ri e lo si ikire ni local government ni odi 20